0: அல்வா.
1: ஆ,
0: நீ இன்ஜினியரா போறேனா?
1: ஆமா.
0: அவன வந்து அயன்கார் கூட பொண்ணு.
1: அதுக்கு என்ன?
0: நல்லா யோசிச்சு தானே
1: எல்லாத்தையும் யோசிச்சு பக்காவா பிளான் பண்ணி பண்ண. நான் என்ன மலையாளி நினைச்சியா? தமிழண்டா, பச்சை தமிழன்.